திட்டிக்கத்தா திட்டிக்கத்தா திட்டிக்கத்தா கதிகனதா திட்டிக்கத்தா திட்டிக்கத்தா திட்டிக்கத்தா கதிகனதா.